0: வரணும் வரணும் இசை திட என்னை தேடி வரணும் வரணும். ஹலோ,
1: நல்லது.
0: தேங்க்யூ. ஓகே லிசி, சந்தோஷம். அப்போ ஆ சரி லிசி, பாய்.

0: சாந்தா உட்கார். ஏன் பாட்டை நிறுத்திவிட்டாய்? உன் இசை என்ற இன்ப வெள்ளத்திலே நீந்துவதற்கு ஓடோடி வந்த என்னை ஏமாற்றாதே சாந்தா.
1: என் இசை உங்கள் நாதஸ்வரத்திற்கு முன்னால்
0: தேனோடு கலந்த தெல்லமுதம், கோல நிலவோடு சேர்ந்த குளிர் தென்றல், இந்த சிங்கார வேலன் சன்னதியிலே நமது சங்கீத அருவிகள் ஒன்று கலக்கட்டும். பாடு பாடு சாந்தா, பாடு.